0: அன்றைக்கு எதிரி லக்கி ப்ளூ பிளாக்கி அவன் அடிச்சிடும் பரிசு நிறைய லாக்ல பெறுவோம் ஜாக்பாட். பிறகு இந்த பட்டணம் சொந்தமாக்கி போட்டி கட்டுவோண்டா.
1: ஐ ஐ நோட்டு கட்டுகள் தூக்கி கட்டிய போரின் காரே நாடு நெட்டிச்சு சீரிப்பாயணம்.
2: You are listening to Hope.

சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.